ஆய் குரு, ஆய் குரு, ஆய் குரு, ஆய் குரு, ஆய் குரு, ஆய் குரு, ஆய் குரு, ஆய் குரு.